மார்க்கு தேங்கத்தை சொல்றேன், சொல்றேன், அமீர் மேவி சொல்றேன், கங்கால் மேவி சொல்றேன், ராஜே மகாராஜே ਜ਼ਮੀਨ ਵੀ ਇੱਥੇ, ਪੁੱਤਰ ਧੀਆਂ ਨੇ ਵੀ ਸਾਥ ਨਹੀਂ ਦੇਣਾ, ਕਿਹੜੀ ਵਸਤੂ ਮੇਰੇ ਨਾਲ ਜਾਏਗੀ ਤੁਹਾਨੂੰ।